0: கருகப்பி ஓட்டு மட்டை தானா கரை நாங்கி இருபது நாளை வின்ட்டா Authorized Gabiwuta Australian Government, Canberra.
1: Station sponsor.
2: Thrifty Car and Truck Rental is a proud supporter of Tiba Radio.
3: Hi, my name is Ray Ray. I'm a young Anbara Diama and Nakara woman, and you're listening to Tiba Radio, your voice in the bush.